0: அது சரி சிறந்த யோசனைதான், நல்லதொரு பெரிய சிந்தனைதான்.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம்
0: ஜோக்கி எங்க ஜாக்கி நம்ம டயர்.

0: அது சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏதோ மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோட்டி கட்டிகள் தூக்கி கட்டிய போரின் காரி, நாங்க நெத்திட்டு சீறி பயணம்
0: ஜோக்கி, எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க, சிறிய பஞ்சர்
2: சிறிய டேஞ்சர்,
0: இது மனசு பாயசம் மதுரம் நோக்கிட்ட நோட நிறக்கிக்கோட, உப்பு பட்டணம் போட்டி கட்டணம் சொன்னாவாட, எங்க கட்டள சிங்க கட்டள சும்மா